0: ஆர் மேப்பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சு
0: பிமார மேப்பாச்சு
2: இவான்லாம் யோபிடோ டெலா ஆ இரோகா காமுபேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஸ்டார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேறு குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இட்டியுன்னோ ஓர் ரேடியோ.